அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் அர

0: சச்சம் சக்கச்சம் சக்கனம் சக்கதம் சத்து சங்கிரு தக்கிரு சக்கச்சம் சக்கச்சம் சக்கனம் சக்கதம் சத்து சங்கிரு தக்கிரு சக்கச்சரி சதன சச்சனு சதனு சத்தினி சதனு சச்சனு சரி சரி சனத சனு சத்தினு சத்தம் சம் சம் சத்தனு சம்
1: தன்னு சீர் மீ சக்கர சார் தன்னு சீர் மீ சக்கர சார் பொத்து சுத்திக்கிறது பக்கம் சார் பொத்து சுத்திக்கிறது பக்கம்